சுமையை குணசத் ரேடியோ சாரங்கி 107.8 FM ரிங் ரங்காள்ஜினி ஐச்சா யா காரியக்ரமான் மனதிக் பாப் மெல்வின் நொரோன்னா பக்ஷிகிரி சுவிகார் ஹஞ்சே தவுன் தில்லோ சந்தேஷ் அனி உலோ பைகோவியா.

அனைக்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய்க்கு நாய

0: எட்டு எர உள்ளீரா இத்தீரா ஈ ஆண்டு ஈ வர்ஷ ஒத்தொழி ஒப்பிக்கொள்ளி இது கொடவபாசன் பத. அங்கே துள்ளி முன்னேக்க மலையாளத்துக்கு போயங்கு அங்கத்த தெக்கத்த மலையாளத்துக்கு போயங்கு நீக்கு ஐன துள்ளி நீக்கு ஐன துள்ளி ஊந்து தூடு சாணம் செகணி தூக்கு பிளக்கு பிளக்கு தூங்குன பிளக்கு தூக்கு தீபா எல எலே பத்து ஹத்து. அங்கே துளுண்ட பிரயோகம் சார் மலையாள பாஷையில் உண்டு. துளுலி சோலி தெப்பியே சோலி எடுக்கணும் சோலி கொடி சிகுரு எலைய சிகுரு கொடி பொடி குடி எலி இலி பக்கி ஹக்கி சீண்டு சீண்டு பூர்த்தி தெகி. அங்கே கன்னடத்தின் பிரயோகமே உண்டு. ஜாகா மைதானம் நெத்தி வெள்ளுள்ளி குலாபி கன்னடத்தின் பிரயோகமே உண்டு. ஒட்டாரே ஞங்கள பாசலி கன்னடம் மலையாளம் துளு பேரி தமிழ் எல்லா பாச சேரிட்டாயன் கதை பாச ஆயிட்டுண்டானி. மாத்திரம் இப்போ எந்த இந்தியில கையிலுக்கு இங்கிலீஷ் பின்ன ஹிந்தி சேரினி. ஞங்களோர் எல்லாம் உள்ளோ பெங்களூர் பின்ன பொம்பாய் பொம்பாய் பெங்களூர்ல வந்தவருக்கும் ஞங்கள பாச எங்கத்தானே கொந்தில்ல நீங்க அர்த்தானே கொந்தில்ல அர்த்த ஆகத்தத கொத்தில்ல. ஈக நம்ம மக்களிகே நம்ம பாஷையே கொத்தில்ல. யாக்கந்திர எல்லாரும் இருது மும்பை மத்தி பெங்களூரல்லி. அது பிடி நம்ம மனை மக்களும் கூட மாத்தாடுது நமக்கு அர்த்த ஆகுவதில்ல. நம்ம மனை மக்கள் யாக்கந்திர நான் நம்ம மனை மக்களொட்டிக்கு இருவதில்ல. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸினவரு மொபைல் இருவந்தது. அத காரண மனை மக்கள் யாவாகலும் நம்ம மகளாகலி மகனாகலி ஒன்று சாமானிய ஒன்று நான் யாவாகலும் பயுவந்தது கலிசுவந்தது அர்த்தரும் கலியுதில்ல. நமோ வருடாமோ எந்த பாஷையே கொத்தில்ல. நமோ வருடாமோ நமோ பொர்த்தியாமோ நம்ம மலையாளத்தில் கேளுது நமும் பொர்த்தியாமோ. அவரு யாவாகலும் கேளுது ஆயா நேரைய நமோ ஹொரடாமோ நாவு நம்ம ஒரடாமோ அந்த கன்னட வந்தோம் அல்ல. ஆதரிந்தாகி நம்ம மனை மக்களிகே ஞங்கள பொரண்டு புள்ளருக்கும் சார் இப்போ ஞங்கள பாச அழிஞ்சிட்டு போனக்கத்த ஸ்தித்தில் உண்டு. ஆயங்கும் சார் இங்கிலீஷ் பின்ன ஹிந்தி பிரபாவம் எல்லா பாசக்கு ஆயனக்க ஞங்கள ஈ சிறிய ஜனாங்கத்தின் மோய பாசக்கு சபந்தினி ஈ பாசன் பாசன ஒதுக்கணும் அயன பெளுக்கணும் சொல்லிட்டு பகல சாகித்தோர் எல்லாம் சாகித்தோர் பிரயத்னம் ஆயிக்கொண்டு உள்ளாரி. ஈ மோய பாசன முண்டோ ஞங்கள பாசனை பக்க ஜனாங்கத்தின பக்க செல்லும் அவகாசம் தந்தக்கத்த எல்லாருக்கும் கூட ஞானி நமஸ்கரிச்சிட்டு என் பதுக்கத்தின நிப்பிக்கணும்.
1: ಧನ್ಯವಾದಗಳು. ಕೊಡವತಕ್ಕ ಎನ್ನುವುದು ಕರ್ನಾಟಕದ ಕೊಡಗು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡುವ ಭಾಷೆ. ಇದು ಕೊಡವರ ತಾಯಿನುಡಿ. ಇದನ್ನು ಕೊಡವರಲ್ಲದೆ ಕೊಡಗಿನಲ್ಲಿ ಇರುವ ಅಥವಾ ಕೊಡಗಿನಲ್ಲಿ ತಮ್ಮ ಮೂಲವನ್ನು ಹೊಂದಿರುವ ಜನಾಂಗದವರು ಬಳಸುವರು. ಕೊಡವತಕ್ಕಲ್ ತಕ್ಕ ಪರಿಯೋಕ ನಂಗಡ ಕೂಡೆ ಡಾಕ್ಟರ್ ಮೀನಾಕ್ಷಿ ಎಂಎಂ, ಸಂಯೋಜಕರು ಕೊಡಗು ಸಾಂಸ್ಕೃತಿ ಅಧ್ಯಯನ ಪೀಠ ಮಂಗಳೂರು ವಿಶ್ವವಿದ್ಯಾನಿಲಯ ಐನೋ ಐಂಗ ಉಂಡ. ಇಂಗ ಇಕ್ಕ ನಿಂಗಕ್ಕ ಕೊಡವ ತಕ್ರ ಬಗ್ಗೆ ಉಳ್ಳೋ ಕೆಲ ವಿಚಾರ ಮಂಡನೆ ಮಾಡು.
2: ಇಲ್ಲಿ ನಾನು ಕೊಡವ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕೊಡಗು ಮತ್ತು ಕೊಡವ ಭಾಷೆಯ ಕುರಿತು ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಗಿರಿಕಾನನಗಳ ನಾಡು ಕೊಡಗು ನಮ್ಮ ದೇಶದ ಅತ್ಯಂತ ಸಣ್ಣ ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಒಂದು. ಪಶ್ಚಿಮ ಘಟ್ಟಗಳ ಶಿಖರ ಹಾಗೂ ತಪ್ಪಲಲ್ಲಿ ನೆಲೆಸಿರುವ ಈ ನಾಡು ದಕ್ಷಿಣ ಭಾರತದ ಕಾಶ್ಮೀರ ಎನಿಸಿಕೊಂಡಿದೆ. ಸುತ್ತನಕ ಅಡಿಪೋಗ ಸುವರ್ಣ ಮಾಲೆಯ ಕೊಡಗನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದೆ. ನೋಡಿದಷ್ಟು ಆಕರ್ಷಣೀಯ ಆಶೆ ತೀರದು, ಸುತ್ತಿದಷ್ಟು ದಣಿವಾಗೋದು ಎಂದು. ಕೊಡವ ಭಾಷೆ ಕೊಡಗರ ಪಿಂಜ ಕೊಡವ ಭಾಷಿಕ ಜನಾಂಗ ಕಾರಡ ಅವ್ವ ಭಾಷೆ. ಇದೋರು ಪ್ರಾದೇಶಿಕ ಭಾಷೆ. ಕೊಡವ ಭಾಷೆನ ಕೊಡವ ತಕ್ಕ ಕೊಡವ ಪಾಜೆಂದ್ ಅಣ್ಣದಲ್ಲತೆ ಕೊಡಗಿ ಕೂರ್ಗಿ ಕೋಟಜು ಕುರ್ಜ ನಣ್ಣು ಬೋರೆ ಬೋರೆ ಪೆದತ್ಲು ಬೋರೆ ಬೋರೆ ಪುಸ್ತಕತ್ಲು ದಾಖಲಾಯ್ತು. ಕೊಡವ ತಕ್ಕ ಪರೆವ ಜನ ಕೊಡಗಲೇ ಅಲ್ಲತೆ ಕರ್ನಾಟಕತ್ ದೇಶತ್ರ ವಿವಿಧ ಜಾಗತ್ಲು ನಂಗ ಕಾಂಬ ಅರ ಕಣಕಿಲ್ಲ ಐಂಗ ಕೊಡವ ತಕ್ಕನ ಪಡಚಿತ್ತು ತಕ್ಕ ಪರಂದಣ್ಣುಳ್ಳದು ನಂಗಕ್ಕ ಕಾಂಬ. ಇರುವುದು ಇರುವತ್ತೊಂದು ಸಮುದಾಯ ಉಂಡು ಐಂಗ ಕೊಡವ ಅಮ್ಮಂಗ ಐರಿಯ ಕಣಿಯ ಕಾಪಾಳ ಕುಡಿಯ ಕೋಯವ ಕೋಲೆಯ ಗೊಲ್ಲ ನಾಯರ್ ನಾಯಿಂದ ಪಣಿಕ ಬಣ್ಣ ಆಟು ಬಣ್ಣ ಆಲಕ್ಕು ಬಣ್ಣ ಬಾಣಿಯ ಬೂಣೆಪಟ್ಟ ಮಡಿವ

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

0: இப்படி ஃபுல்லாவே என்னை இல்லழித்து வந்து போப்பேன், என்ன சாக்கரிய மேல் போவேன், என்ன துக்கைத்து நட்டப்பட எங்களுக்கு உன்புன்னு கஞ்சாண்டலாம் அயின் பால் மலத்துக்கு நம்ம உனக்கு பலே போய்
1: மகா நின்ன எட்டே மனசுக்கு என்ன சார சொல்லுமே புட்டி இல்லாதையும் பண்ணினவனடா பூ அடைய போப்பி நீ நனோ நின இல்லகு நின்ன மாமியா நின்ன தம்மலேஞ்சா நின்ன கண்டனேஞ்சா நனாகலாம் சுவாவம் திக்கு குத்தாவிடு ஈ கொஞ்சம் குத்தி தலைக்கு என்னால கைத்து பத்தொந்து போயாண்டா அக்கல இன் ஒத்து நில பண்ணல
0: அவுதால தொந்தரஜி அக்கல எரண தூரம் அல்த்தடி எங்க கொர்னட்டி கிரே கோர்வேன் யான் உண்பினட்டு வஞ்சி பண்டி உப்பு இருக்கு
1: ஏத்து ஹட்டமாலத்துல யான் பர்ப்பு
0: ஏ ஜாபஜி யான் ஏரன் புடுத்து போப்பஜி பரோட ஏனட்டு
1: பண்டா
0: என்ன இல்லட முட்ட பரோடு யான் லத்தந்து போப்பே
1: சதி கட்டுவா
0: அந்த
1: பத்தின பிராணதி
0: ஓடு ஏர போப்பு யான் முல்த்து மூலே கொள்ளு யான் யான்ல மூலே அக்கல தண்டி கென கட போடுவே
1: சரி மகா அந்து ராஜபக்தி மாத்ராத்து கொஞ்சம் கனிக்காரா
0: கொஞ்சம் மானவத்துவம்
1: அதா பொண்ணாங்க இப்போடு ஆயினவன் அஞ்சனை மாத்திரத்துவம் அதனால ஜாகிரத்தை ஆத்தனது வண்ணக்கா அத்துன்னு பண்ணிருக்கேன் எங்க அப்பஜி அஞ்சனே பரிகாரைக்கு சாத்தியாயிச்சு தண்டிகடையே தூந்து போப்பேன் ஆவம்மா தேவேரது இல்லை காண்டு சனின்னு இல்லடைகளே தூந்து போப்பாய் என்னோட

0: ஹலோ அண்ணன் அண்ணன் இனி 10 வருஷம் சென்றிடு நீங்கள் கக்கல் எங்குள் தின்றான் அந்த எல்லாம் 30 வயசுடு எங்குள் கக்கோ நீங்கள் தின்றான்
1: உம்பேல கேத்தினக்கில் உந்தே ஹடே பரையா சுருக் ஏரேர் கக்கினேன் ஏரேர் தின்பினி பக்க அலக்கலா சைபக்க ஆயனே கக்குனா ஆயனே தின்பினி
2: நம்மே பெட்டு பூர பாடுற பள்ளி மே பெட்டு பாடுற பள்ளி இஞ்சனி நின்னலக்கனை பெட்டு பாடுது மனதானி ஓலோலு கக்கேல் ரானானே கொத்தாப்பும் இது கொஞ்சம் எல்லே கதை பண்ணிப்பேன் நின்னக்கனை எங்கால போஞ்சு கண்ணி சேர் பந்து இஞ்சினி இஞ்சினி மத்து பெட்டு பாடம் தீர் புகாரு சால கட்டரா வந்தே சுசைட் மல் தொண்டீர் ஆண்டார் நான் மகள் இ சார் எஸ்எல்சிடி 85% மார்க்கு கெத்துது அவ்வளோ உயர்ந்த இல்லாட சாக்கிரி மல்த்துது 85% மார்க்கு கெத்து ஃபஸ்ட்டு பரிதோல் கொத்துனா
0: நின்ன சொந்த
2: பாடுன
0: சாபுன் ஜார்து